0: തന്റെ പേരക്കിടാവിന്റെ അദ്ഭുത സംഗീത സിദ്ധി തിരിച്ചറിഞ്ഞ മുത്തച്ഛൻ പള്ളിക്കുന്നിലെ അയൽവാസിയായ നീലകണ്ഠൻ ഭാഗവതരെ കണ്ട് അവനെ സംഗീത വിദ്യാർത്ഥിയാക്കണമെന്ന് അഭ്യർത്ഥിച്ചു.
1: പക്ഷേ പ്രതിമാസം 3 രൂപ ഫീസ് കൊടുക്കാനാവാത്ത ആ വിദ്യാർത്ഥിയെ സംഗീതം പഠിപ്പിക്കാനാവില്ലെന്ന് ഭാഗവതർ പറഞ്ഞു.
2: കനനൂരിൽ നടക്കുന്നത് എങ്ക താത്ത പോയ നീലകണ്ഠം ഭാഗവതരെ പാത്ത് പയ്യനു കൊഞ്ചം മ്യൂസിക് ചൊല്ലി കൊടുക്കാണ്. அதெல்லாம் முடியாது. இப்போ இந்த காலத்தில் மியூசிக் சொல்லி கொடுக்கணும், 3 ரூபா ஃபீஸ் கொடுக்கணும் மாதம். அது பயனால் முடியுமா? அதெல்லாம் முடியாது. தகுதிக்கு தகுந்த ஆசை தான் வரணும். அதெல்லாம் முடியாது கிடையாது. எங்கள் பாகதர் அப்போ கொஞ்சம் கோபமாக பேசிட்டார். அப்போ எங்கள் தாத்தாவுக்கு நான் சமாதானப்படுத்திட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஸ்கூலே படிச்சுக்கிறேன்னு சொல்லி
0: தனிக்கு வேண்டி கஷ்டப்படேண்டும் தான் சாதாரண பாலனை போல ஸ்கூலில் போய்கொள்ளாம் என்னும் MSV முத்தச்சனை தரிப்பிச்சு. ஸ்கூலில் போகும்போதும் சங்கீதத்தோடுள்ள ஆபிமுக்கியம் ஆ பிஞ்சு மனசில் ஜொலிச்சு கொண்டிருந்தோம்.